சத்குருக்கு நின்னா பாய அப்படின்னு சத்குருக்கு நின்னா பாயா சத்குரு வச்சியா பிரக்யோன் தர பர்கடையா கிருஷ்ணாயா சத்குரு மேல தான் முக்த ஹை ஜன் வச்ச பகு சுகாயா உத்தமே விச்சார ஹை ஜன் சச்சே சோ சித்லாயா ஜகஜீவ